கஜும் தக்கிமித்தக்கஜனுத்தாம் கத்தும் தீம் தத்தை தாம் சபம் தீம் சபம் தை துண்டர கண்டரே தாக்கு பிஜம் கும் கும் கும் கும் தரிக்க கொஜம் ஜம் ஜம் ஜம் ஜம் தாக்கு பிஜகும் கும் தரிக்க தஜகும் கும் தரிக்கினத்தும் தரிக்கினத்தும் தரிக்கினத்தும் துண்டர கண்டரே தித்தலாங்க தித்தலாங்க தித்தலாங்க தக்கித தக்கித தித்தலாங்க தித்தலாங்க தித்தலாங்க